100.1 MHz FM கோல்டில் அடுத்ததாக வாணி ஜெயராம் குரலில் புனித அந்தோனியார் திரைப்படத்திலிருந்து பாடல்.

வந்திடும் வந்திடும் வாய் மலர் மலர்ந்து விட்டால் கானமும் கவிதையும் கலைகளும் பொங்கிடும் கண்மலர் திறந்து விட்டால் கடை கண்மலர் திறந்து விட்டால் தேனினும் இனியவன் சிந்தையில் ஊர்

மகாலட்சுமி, அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி, மகிழ்ச்சியை தருபவள் தனலட்சுமி, அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி, வளர்ச்சியை அருள்

100.1 மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் தேனி செயல் இன்றைய நிறைவை தரக்கூடிய பாடலாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே, செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு, கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லி பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, டாக்டர் கமலா நாகபூஷணம் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும், நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர், தீபிகா ஜானகிராமன் அவர்களின் பாட்டு, ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் இசமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, ஆர் பி ஸ்ரவன் அவர்களின் பாட்டு, ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், நன்றி அறிதல் நன்று உரை வழங்குபவர் கே மாதேஷ், பெண்கள் தலைமையாற்றல் ஜே ஆர்த்தி வழங்கும் உரை, மாசில்லா உலகம் படைப்போம் உரை வழங்குபவர் எஸ் பவித்ரா, இவை அனைத்தும் எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இரவு 7:10 ஒளிபரப்பாகும். 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை நான்கும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், இரவு 11:40 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்டேன்,
3: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல,
2: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
3: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா,
2: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா, பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல,
3: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா.

நேரம் 7:20. இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர். திரையிசையில் தொடர்ந்து டிப்பு கார்த்திக் குரல்களில் ஒலிப்பது திருமலை திரைப்பட பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: துள்ளலால பாடல்களுடன் 9 மணி வரை உங்களை மகிழ்விக்க வருவது திரைகானம். முதலில் யூத் திரைப்படத்திற்காக கென் கருணாஸ் பாடியுள்ள பாடல்.

0: எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேரம் 8:45. இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்

1.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடலை பாடியவர்கள் ஷான் ரோல்டன் தி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பராசக்தி.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள்

0: சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442915149.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18ஆம் தேதி.

90.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் சந்தோஷ் நாராயணன் சுப்லக்ஷ்மி குரல்களில் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் கேட்டு ரசித்தது 100.1 MHz FM கோல்டு வழங்கிய திரைகானம். மீண்டும் இணைவோம் இனிய திரை இசை பாடல்களுடன் சுகமான ராகங்களில் காலை 10:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 9:30. அரங்கிசை நிகழ்ச்சியில் நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி மாமவ கருணய சுவாதி திருநாள் கீர்த்தனை, சண்முகப்பிரியா ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

சண்முக பிரியா ராகத்தில் சுவாதி திருநாள் கீர்த்தனை ஒலித்தது. நிறைவாக நெஞ்சுக்குள் பெய்திடும் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இதமான பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. முதலில் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியுள்ள பாடல்.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில் ஒலிப்பது தளபதி திரைப்பட பாடல்.

நேரம் 10:45. இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்டு. இனி ஸ்வர்ணலதா குரலில் ஒலிப்பது கேப்டன் பிரபாகரன் திரைப்பட பாடல்.

ஒலித்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் நாணயம் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நேர்களே, இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0449286-0037. தொலைபேசி எண் மீண்டும் 0449286-0037. திரைக்கணத்தின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் மதராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக ஹரிணி ரூப்குமார் ரத்தோட் ஆண்ட்ரியா ஜெரமியா குரல்களில்.

அநாதபஸ்தரிய தாத்பரிய பரியாகுலத்வம் புனன் கைகொனன் மாகுநேயத்ரமுல்லேகயே நீ கிருபாலோக சம்சித்தி சித்தின் சுடல் புத்தி தர்க்க.

என்னாரமுன் நேருசுல் நின்னு கண்ணார கண்ணாரு நா கண்ணுலென்னங்கையே புண்ணியமுல் ஜேசனோ நின்னு தரிசிம்பகா பவ்ய யோகீந்திர சாந்திராதரா காங்கிதை காந்த சம்சேவனா பாவனா தீத கல்யாண நானா குணஸ்ரீ சமுத்பாசிதாங்கா தயாபூர ரங்கத்தரங்காந்தரங்கா நமா ருக்மிணி சங்கா ஹே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரளமுதம் கேட்கலாம்.

0: பொருளுக்காக உடலை இழக்கும் பரத்தையரின் பொய்யான தழுவல் இருட்டான அறையில் முகமறியா பிணத்தை தழுவியதைப் போன்றதாகும். குறள் எண் 913 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: பொருட்பெண்டீர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழியற்று.
0: பொருளுக்காக உடலை இழக்கும் பரத்தையரின் பொய்யான தழுவல் இருட்டான அறையில் முகமறியா பிணத்தை தழுவியதைப் போன்றதாகும். குறள் எண் 913 அதிகாரம் வரைவின் மகளிர்.

குறளமுதம் கேட்டீர்கள். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். தீபிகா ஜானகிராமன் அவர்களின் பாட்டு, ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், விலாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் இ சமயம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, ஆர் பி ஸ்ரவன் அவர்களின் பாட்டு, ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். நன்றி அறிதல் நன்று. உரை வழங்குபவர் கே மாதேஷ். பெண்கள் தலைமையாற்றல் ஜே ஆர்த்தி வழங்கும் உரை. மாசில்லா உலகம் படைப்போம். உரை வழங்குபவர் எஸ் பவித்ரா. இவை அனைத்தும் எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இரவு 7:10 ஒளிபரப்பாகும். 7:50 செய்தி கதம்பம். 8:00 சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 பப்ளிக் ஸ்பீக். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அறியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில் ஒலிப்பது ஆண்டவன் கட்டளை திரைப்பட பாடல்.

0: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: PM ஜெய். अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-298-6-0037. தொலைபேசி எண் மீண்டும் 044-298-6-0037. நேர்கள் கேட்டுக்கொண்டிருந்த திரைக்கானத்தில் தொடர்ந்து பாக்யலட்சுமி திரைப்படத்திற்காக ஏ.எல். ராகவன், பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

நேரம் 12:14:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிப்பது காற்றினிலே வரும் கீதம் திரைப்பட பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: வெவ்வேறு முறைகளை களைகளை கட்டுப்படுத்தலாம். சான்றுபட்ட விதைகளை உபயோகிக்கும் போது விதைகளின் மூலம் பரவக்கூடிய களைகளை கட்டுப்படுத்தலாம். ஓடை செய்யும் போது மண்ணில் அடிப்பகுதி உள்ள களை விதைகள், நூற்புழுக்கள், கோரை கிழங்குகள் போன்றவை மண்ணின் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. இதன் காரணமாக களை விதைகள் வந்து அழிந்துவிடும். நூற்புழுக்களும் கோரை கிழங்குகள் வெப்பத்தினால் அழிந்துவிடும்.
0: அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் AP ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள்.
2: இந்நிகழ்ச்சி மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேர்களே, இன்று 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-298-6-0037. தொலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 0444-298-6-0037. இனி தர்மம் எங்கே திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் TM சௌந்தரராஜன், LR ஈஸ்வரி.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது 100.1 MHz FM கோல்டு வழங்கிய திரைகானம். மீண்டும் திரையிசை பாடல்களை பிற்பகல் 2:30 திரைகானத்தில் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள். ஹைதராபாத் அஞ்சல்.

0: வீரம் வளர்த்தது யார்?
1: நேயர்களே, இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-298-6-0037. தொலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 044-298-6-0037. மெல்லிசையின் நிறைவாக மாக்கி சிவனானந்தம் எற்றி ஜெயஸ்ரீ ஜெகன் இசையமைப்பில் எஸ் தண்டபாணி எஸ் ஞானம் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

இதுவரை இசைமலரில் தீபிகா ஜானகிராமன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம்.

கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேரம் 2:45. இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நிகழ்ச்சி.

100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்த பாடல் பாலா, ஹரிணி, வெங்கட் பிரபு ஆகியோர் பாடியது உல்லாசம் திரைப்படத்திலிருந்து.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேயர்களே, இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர். திரைக்கானத்தின் நிறைவான பாடல் ஹரிச்சந்திரா திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா குரலில்.
1: ஹலோ ஹலோ செக் ஹலோ செக் 1 2 Hello, check. 1, 2, 1, 2, 3, 4.

மாதுஸ்தனாவிவசிசோரமிருதாய மானவ் ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே அனி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம்லோ பக்துலகு ஆ ஸ்வாமி சரணால சரண்யம் சிசுவுக்கு தல்லி ஸ்தன்யம்தோ சமானமைனதனி கீர்த்தின்சாரு. பரிபூர்ணமைன ஸ்வச்சமைன பிரேமகு பிரதிரூபம் தல்லி அய்தே ஆமெ பிரேமனு பரிபூர்ணங்கா நிம்புகுன்ன தல்லி பாலு சிசுவுக்கு அமிர்தோபமானமே கதா. ஆ பிரேமாமிருதான் புட்டின பிரதி சிசுவு அந்துக்கோவாலனே சத் சங்கல்பம்தோ நிர்வகிச்சபடுத்துன தல்லிபால வாரோத்சவாலு திக் விஜயங்கா லக்ஷியான் சாதிச்சாலே தல்லிதோ பாட்டு குடும்ப சபியுலு சமாஜம் கூட தமவந்து கர்த்தவியான் நிர்வத்தின்சாலி. அப்படே ஆரோக்கியவந்தமைன சிசுவுலு உற்சாகம் உத்தேஜம்

0: take place today. Speaking to reporters on board Air Force One, Mr. Trump confirmed that discussion channels were active. He revealed that diplomatic engagements involving Saudi Arabia, UAE, Qatar, and Iran led him to halt what was originally planned as a massive attack. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
2: நேரம் 4:10 ஆகாஷ்வாணி தேநீர் நேரம் கேட்பதற்கு முன்.
3: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: PM ஜெய். अब गरीबों की जय बन गई है।

0: ஸ்வயம் ஹி கண்படை பாரதிய சேனா.
1: நேயர்களின் நினைவிற்கு, இன்றிரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-298-00-37. நேயர்களே, தேநீர் நேரத்தில் அடுத்து எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தில் சத்யா பாடியுள்ள பாடல்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் அரங்கிசை. ஆர் பி ஸ்ரவண் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ஸ்ரீமத் த்வத்திய ஸ்லோகம், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீமன் நாராயணா அன்னமாச்சாரியா கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் பி ஸ்ரவண் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வசுதேவ சுத்தம் தேவ

அடுத்ததாக வந்தே பிருந்தாவனச்சரம் ஸ்லோகம், அதனைத் தொடர்ந்து தாதா தாத்தா நின்ன பாதா வாதிராஜா இயற்றியது.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் பி ஸ்ரவன் அவர்கள் பாடியுள்ள பாடிய பக்தி பாடல்கள் கேட்டும், ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்களே, இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர். நேரம் 6:05:22. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். 6:10 விஸ்லேஷன், மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 இளைய பாரதம். நன்றி அறிதல் நன்று உரை வழங்குபவர் கே மாதேஷ். அதனைத் தொடர்ந்து பெண்கள் தலைமையாற்றல் ஜே ஆர்த்தி வழங்கும் உரை. மாசில்லா உலகம் படைப்போம் உரை வழங்குபவர் எஸ்

பவித்ரா. 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8 சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில், டெல்லி அஞ்சல். 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம்.

நேர்களே, எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நள்ளிரவு 12:10 முதல் தரைவழி ஒலிபரப்பு இராது. மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை மணி 5:54 ஆரம்பமாகும். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்களின் சரோடிசை, அதனைத் தொடர்ந்து ஜுத்திகா ராய் அவர்களின் பாட்டு. இனிய ராகம் நிகழ்ச்சி நிறைவாக உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் அவர்களின் பாட்டு. 4:10 பொங்கும் மங்கலம், மயிலே எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை, கொரக்க தண்டலம் எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆச்சவேரே, 8:30 திரைகானம். நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வ தர்ப்பண், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், வி ஸ்ரீபிரியா அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 3:00 திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ருதி எஸ் பட் அவர்களின் பாட்டு, எஸ் கேதார் விக்னேஷ் அவர்கள் வயலின், எம் எஸ் வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, பசி இல்லா பாரதம் படைத்தவர் எம் எஸ் சுவாமிநாதன் பற்றிய உரை வழங்குபவர் கே கவினி, தொடர்ந்து சங்கீதம் சந்தோஷம், மகதி விக்னேஷ் அவர்களின் மிருதங்கம். நீதி கதைகள் சொல்பவர் எம் பி ஜகத் கிருஷ்ணதேவ், சேமிப்பு வாழ்வின் வெளிச்சம் உரை வழங்குபவர் பி வேதிஷ், 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில், 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வ தர்ப்பண், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஆனால் கிராட்டிடியூட்ன்றது நன்றி என்ற அந்த ஒரு வார்த்தையிலேயே முடிஞ்சு போகிறது கிடையாது. உண்மையாகவே அவங்க செஞ்ச நன்மையினால் நம்ம பலன் அடைஞ்சு உள்ளத்துலேருந்து உண்மையான ஒரு உணர்வோட நன்றின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு பேர் தான் கிராட்டிடியூட். ஆனால் நம்ம நிறைய விஷயங்களில் கிராட்டிடியூடோடு இருக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறத எடுத்துக்கலாம். எத்தனையோ பேர் நேற்று நம்ம கூட இருந்தவங்க இன்றைக்கி நம்ம கூட இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கூட இருந்தவங்க இப்போ கிடையாது. இத்தனையோ ஆபத்து விபத்து இதெல்லாமே தாண்டி நம்ம இதுவரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். அதுக்கே நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, நம்ம வளர்க்குற பெட்ஸ், அவங்க நம்ம கூட இருக்கும்போது நம்ம கூட நிறைய அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ் வந்து நம்ம கூட இருக்கும். பட் அவங்க திடீர்னு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மெமரிஸ் வந்து நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நன்றி அறிதல் அப்படின்றது ஒரே நாளில் வர்றது கிடையாது. நமக்கு நன்றி அறிதல் என்றது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சில பேருக்கு அது நேச்சுரலாக இருக்கும், சில பேருக்கு அது பயிற்சி விட்டால் தான் வரும். எப்படி பயிருக்கலாம் அப்படின்னா, கிராட்டிடியூட் லெட்டர்ஸ் எழுதுறது மூலமா இல்லை பர்சனல் டைரிஸை மெயின்டைன் பண்ணுறது மூலமா. கிராட்டிடியூட் லெட்டர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு ஒருத்தவங்க நன்மை செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி கடிதம் எழுதுறது. ஃபஸ்ட் நாள் உட்காரும் போது நமக்கு எதுவுமே தோணாது, என்ன எழுதலாம், யாருக்கு எழுதலாம் இதெல்லாம் தோணும். ஆனால் வந்து கண்டிப்பாக அந்த கிராட்டிடியூட் லெட்டர்ஸ் அப்படின்றது ஒரே நாளில் நம்மளால் எழுதிட முடியாது. நாள்பட நமக்கு நிறைய தோணும், இதெல்லாம் எழுதலாம், யாருக்கெல்லாம் நன்றி சொல்லலாம் அப்படின்னு. இல்லை பர்சனல் டைரிஸை நம்மளால் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக கிராட்டிடியூட் பற்றி நம்மளால் கற்றுக்க முடியும். பர்சனல் டைரிஸை நம்ம திரும்பி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நடந்ததை நம்ம திரும்பி அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தோணும்ல, இன்றைக்கி வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இந்த இதில் வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் நமக்கு யாருனே தெரியாது, ஆனால் வந்து அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து எவ்வளவோ நம்ம சந்தோஷப்பட முடியும். அதெல்லாம் நமக்கு நன்றி உணர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டிலையே எடுத்துக்கலாம், அம்மா அப்பா நமக்காக உழைக்கிற ஒரு நம்ம மேலே நம்பிக்கை வச்ச ஒரு ஜீவன்கள். அம்மா அப்பாவை நம்ம நிறைய வாட்டி உதாசனப்படுத்தியிருப்போம், கோபத்தில் திட்டியிருப்போம், பேசியிருப்போம். அதெல்லாம் மனசுலே வைக்காமல் நமக்காக அவங்க நிறைய வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நம்மளை ஸ்கூலில் சேர்த்ததாக இருக்கட்டும், நம்மளை வளர்க்குறதா இருக்கட்டும், அதோட கல்லூரியில் சேர்க்கறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய பேருக்கு, நிறைய பசங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காமலே இருக்குது. எத்தனையோ பசங்க இன்றைக்குமே சைல்டு லேபராக வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போல்லாம் நம்ம போகலாம் இல்லையா, சைல்டு லேபராக இல்லாமல் நம்ம படிக்க வச்சு நம்மளை பெரியாலும் ஆக்கணும், அவங்க படிக்காததை நம்ம வச்சு நம்ம அவங்களுக்காக படித்து ப்ரைடாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய கிராட்டிடியூடாக தான் நம்ம இருக்க வேண்டிய விஷயம். அம்மா அப்பா நமக்காக செய்கிற சின்ன சின்ன வேலையும் பெரிய விஷயமாக நமக்கு இருக்கும். உதாரணத்துக்கு காலையில் நம்மளை கலப்புறதா இருக்கலாம், அம்மா நமக்கு காலையில் எழுந்து சமைச்சு நமக்காக கிளம்பி அனுப்புகிறாங்க. அப்பாவாக இருக்கலாம், அப்பா எந்த ஒரு கஷ்டத்தையும் வெளியில் சொல்லாமல் நமக்கு தேவையானதை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி தந்து நமக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. சிப்லிங்ஸு கூட சொல்லலாம், சில சமயங்களில் போட்டி போட்டு அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுக்கறதா இருக்கட்டும். இல்லை அப்படின்னா நம்ம கஷ்டப்படும் போது நமக்காக கஷ்டப்படுறது சிப்லிங்ஸ் மட்டும்தான். எத்தனையோ குழந்தைங்க படிக்க முடியாமல் 3 வேளை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு எப்படியோ இருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் கடவுள் நம்மளை அந்த மாதிரி விடாமல் 3 வேளை சாப்பாடு கொடுத்து தங்க இடம் கொடுத்து அன்பாக அரவணைக்கிற அம்மா அப்பாவையும் சிப்லிங்ஸையும் கொடுத்துருக்காங்க. எத்தனையும் பசங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, அனாதை ஆசிரமத்தில் வளர்கிறாங்க, அவங்களுக்கு அன்புக்கான ஏக்கம் வந்து இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து நன்றியோடு இருக்கணும். நமக்கு இதுவரைக்கும் பிளெஸ்ஸிங்ஸ், அம்மா அப்பா சிப்லிங்ஸ் அப்படின்றவங்களாம் நமக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸ், அதுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். நிறைய சமயங்களில் நம்ம உதாசனப்படுத்திடுவோம், ஆனால் அதெல்லாம் பொறுப்பே எடுத்துக்காம நமக்காக திரும்பி நமக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறவங்க தான் நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, நம்ம சிப்லிங்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே கிராட்டிடியூட் நிறைஞ்சு கிடக்கு. ஆனால் வேகமாக ஓடுற வாழ்க்கையில் நம்ம கிராட்டிடியூட் பற்றியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஒரு தேங்க்ஸ் அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிடும். வேகமாக ஓடுற வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களையும் நின்று பார்த்து அதுக்கு உண்மையாகவே உணர்ந்து நன்றி சொல்கிறது அப்படின்றது இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு ஒரு கிளாஸில் பாதி அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னா நிறைய பேருடைய கூற்று என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதில் பாதி கிளாஸ் தான் தண்ணி இருக்குது அப்படின்றது தான். ஆனால் அது பாதி ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சில பேர் மட்டும்தான் கவனிப்பாங்க. ரிசர்ச்சர்ஸ் நிறைய சொல்லுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க, அதில் வந்து நமக்கு கிராட்டிடியூட் பற்றியும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பர்சன் அதிகமான கிராட்டிடியூடோடு இருக்காங்களோ அந்த பர்சனால் ஈஸியாக லைஃப்பில் வர சேலஞ்சஸை டேக்கிள் பண்ண முடியும். அந்த சேலஞ்சஸை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து இருக்கும். கிராட்டிடியூட் நமக்கு சின்ன சின்ன விஷயத்துலேயும் வர சேலஞ்சஸை டேக்கிள் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் வேவ் ஆஃப் பர்ஸ்பெக்டிவில் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம பார்க்குற நன்மைகள், நமக்கு கிடைக்கிற நன்மைகளுக்கு நம்ம சொல்கிற நன்றி நம்மளை பெரிய பெரிய சேலஞ்சஸில் நம்மளால் டேக்கிள் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டை பாசிட்டிவ் வேயில் மாற்றும். நான் சொன்னேன் இல்லையா கிளாஸ் ஆஃப் வாட்டர், அது ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் தான்.

அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை பார்க்கும்போது பாதி கிளாஸ் ஃபுல்லாக இருக்குது. அந்த கிளாஸை வந்து நம்ம பார்க்கும்போது சிம்பிளாக அது பாதி காலியாக்கு அவ்வளோதான் சொல்லுவோமே தவிர பாதி ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்க மாட்டோம். கிராட்டிடியூடோடு இருக்கவங்க அந்த பாதி ஃபுல்னஸ்ஸை தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் லைஃப்பில் வர சேலஞ்சஸ்லையும் அவங்களுக்கு கிடைக்கிற லெசன்ஸை அவங்க வந்து எடுத்துப்பாங்களே தவிர அந்த சேலஞ்சுனால நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ இதுவானேன் அப்படின்னு அதில் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த சேலஞ்சஸ்லாம் வந்து அவங்கள மோல்ட் பண்ணுது அப்படின்றத அவங்க உணர்ந்துப்பாங்க. இந்த கிராட்டிடியூடோடு இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாருமே பாசிட்டிவாக பார்ப்பாங்க. ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம் கூட அவங்க மைண்ட் செட்டில் வராதபடிக்கு பாசிட்டிவாக அதை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. எந்த ஒரு சேலஞ்சஸுமே பாசிட்டிவ் வேவ் ஆஃப் அப்ரோச் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். கிராட்டிடியூடோடு அவங்க எல்லாமே நடக்கிறது ஒரு ரொம்ப சேலஞ்சான கஷ்டமான விஷயமாக இருந்தால் கூட நன்மைக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க மைண்ட் செட் வளரும். இதை அந்த

நன்மைக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க மைண்ட் செட் வளரும். இதை வந்து கிராட்டிடியூடுனால மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். கிராட்டிடியூடு அப்படின்றது ஒரு நாளில் ரெண்டு நாளில் வரதெல்லாம் கிடையாது, அது காலப்போக்கில் வர்றது தான். டைம் ஹெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் டைம் க்ரோஸ், டைமுக்கு ஏற்ற மாதிரி அது வளரும். கிராட்டிடியூடு அப்படின்றது சின்ன சின்ன விஷயத்துலேயும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிற நன்றியில் கிடைக்கிற சந்தோஷம் எல்லாத்தையுமே அடக்குனது தான். நம்ம நிறைய விஷயங்களில் அதெல்லாம் மறந்துடுவோம், நன்றியெல்லாம் சொல்ல மாட்டோம். நிறைய விஷயங்களில் ஒருத்தவங்க நமக்கு நன்மை செய்யும் போது கூட நன்றி கூட சொல்லாமல் அப்படியே போகிறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நம்மளே நிறைய டைமில் அப்படி தான் இருந்திருப்போம். கிராட்டிடியூடுன்ற ஒரு விஷயம் சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப வாழ்க்கைக்கு அடிப்படையான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கிராட்டிடியூடை நம்மளை சிம்பிளாக ஒரு வார்த்தையில் நன்றி அப்படின்னு சொல்கிறதுனால முடிச்சிடலாம், ஆனால் உண்மையாகவே உணர்ந்து சொல்கிற நன்றி உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் மற்றவங்களுக்கும் கிடைக்கும். நம்ம நன்றி சொல்கிறோன்னா நமக்கு ஹெல்ப் பண்ண பர்சன்ஸ், நம்ம ஹெல்ப் பண்ணோம் யாருனே தெரியல, பட் ஸ்ட்ரேஞ்சராக இருந்து கூட ஹெல்ப் பண்ணும்போது அவங்க வந்து நமக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதனால் நம்ம சொசைட்டியும் மேம்படுத்த முடியும். ஒரு பர்சன் நமக்கு ஹெல்ப் பண்ணி தேங்க் பண்ணுறதுனால அடுத்த பர்சனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் கிராட்டிடியூட். ஒரு சின்ன வாக்கியத்து மூலமாக நான் கிராட்டிடியூட் முடிக்க பார்க்குறேன். நன்றியுள்ள இதயம் அற்புதத்தின் காந்தம். தேங்க்யூ.

அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி, ராணிமேரி கல்லூரியில் இயற்பியல் துறையில் முதுகலை 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான ஒரு தலைப்பான பெண்கள் தலைமையின் சக்தி பற்றி பேச இருக்கிறோம். இன்றைய நவீன உலகில் சமூக வளர்ச்சி, சமத்துவம் மற்றும் மனிதநேயம் பேசப்படும் ஒவ்வொரு தருணத்திலும் பெண்களின் தலைமையாற்றல் என்பது நம் காலத்தின் மிக முக்கியமான மாற்று சக்தியாக மின்னுகிறது. குடும்பத்தில் அமைதியை உருவாக்கும் பெண், சமூகத்தில் பொறுப்பேற்று செயல்படும் பெண், தொழிற்சாலைகளில் திறமையால் முன்னேறும் பெண், இவர்கள் அனைவரும் ஒரே செய்தியை சொல்கின்றனர். பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் படும்போது அவர்கள் ஒளிர்வதோடு மட்டும் இல்லாமல் சமுதாயத்தையே புதிய உயரத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். ஒரு சமுதாயத்தின் உண்மையான உயர்வை தேர்ந்து கூற வேண்டுமாயின் அதன் வளம், செல்வம், அறிவு அல்லது ஆட்சி கூட்டமைப்பு மட்டுமே போதாது. அந்த சமூகத்தில் பெண்கள் எவ்வளவு உயர்ந்து நிற்கிறார்கள் என்பதே அதன் உண்மையான மாபெருமையை சாட்சி படைக்கும். நூற்றாண்டுகளாக அமைதியாக தன்னுடைய திறனை வளர்த்து கொண்டிருந்த பெண்ணியம் இன்று உலகின் ஒவ்வொரு துறையிலையும் தன்னுடைய ஒளியை பரப்புகின்றது. பெண் என்பது வெறும் உடலோ உருவோ குடும்ப பொறுப்போ அல்ல. அவர் ஒரு சிந்தனையின் ஆதாரம், உணர்ச்சியின் ஆதரவு கரை, சமூக மாற்றத்தின் பொறியாளர். குடும்பம் முதல் உலகம் வரை இணைக்கும் உயிர்ப்புலம். இத்தகைய பெண் தலைமை ஏன் இவ்வளவு முக்கியமானது என்பதை உணர நாம் முதலில் பெண்களின் இயற்கையான வலிமைகளை சிந்திக்க வேண்டும். பெண் பிறக்கும் தருணத்தில் இருந்தே உடன் பிறந்தவர்களை அணைத்து காப்பதையும், உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதையும், உறவுகளை பேணுவதையும், பல்வேறு நிலைகளில் தன்னை மாற்றிக் கொள்வதையும் இயற்கையாகவே கற்றுக்கொள்கிறாள். அவளுக்கு இருக்கும் ஆழமான பொறுப்பு, உணர்வு அமைதியான பொறுமை, நடுநிலை புரிதல், சிக்கல்களை எளிமையாக்கும் திறன், கண்ணியமான முடிவெடுக்கும் திறன், இவையே அவளை கண்ணியமாக கருதப்பட்டவராக இருந்து தலைவராக உயர்த்துகின்றன. இந்நாளை

மாற்றத்தின் அலை வேகமாக நகர்கிறது. தொழில்நுட்பம், கல்வி, அறிவியல், நிர்வாகம், வணிகம், பாதுகாப்பு, விளையாட்டு, கலாச்சாரம், எந்த துறையையும் பெயர் சொல்லுங்கள், அங்கெல்லாம் பெண்களின் வலிமை தெளிவாக தெரிகிறது. இச்சமூகத்தில் பெண்கள் முன்னேறுவது என்பது ஒருவருடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல, அது ஒரு நாட்டின் எழுச்சி, ஒரு தலைமையின் விழிப்பு, ஒரு சமூகத்தின் மறுபிறப்பு. பெண்கள் தலைமையாற்றும் போது தீர்மானங்களில் மனிதநேயம் பெருகுகிறது. ஆட்சியில் அவர்களின் பார்வை எப்போதும் பரந்ததும் சமநிலையுடனும் நெஞ்சால் செயலாற்றும் கண்ணியத்துடனும் இருக்கும். அவர்கள் சவால்களை கண்டு பின்வாங்குவதில்லை, மாறாக அந்த சவால்களை அமைதியான சிந்தனையாலும் தாராளமான கருணையாலும் மாற்றி அமைக்கிறார்கள். அதனால்தான் உலகம் இன்றும் பெண்களின் தலைமையை எதிர்பார்க்கிறது. உலக நாடுகள், மிகப்பெரிய நிறுவனங்களும் அரசியல் அமைப்புகளும் கூட பெண்கள் நிர்வகிக்கும் போது அவர்கள் கொண்டு வரும் சீர்மை, நேர்மை, கருணை, துல்லியம் ஆகியவை தனித்தன்மையை உருவாக்குகின்றன. பெண்கள் உடல் வலிமையால் மட்டுமல்ல, மன வலிமையால் உலகத்தை மாற்றக்கூடியவர்கள். அவளின் உள்புற சக்தி அலைப்பாயும் கடலை போன்றது. ஒரு பெண் குடியிருப்பை மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தையும் கட்டியெழுப்ப முடியும். நம் நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் அதிகமாக பங்கேற்பது ஒரு விருப்பமல்ல, அது ஒரு கட்டாயம், ஒரு தேவையும் கூட. அவள் எத்தனை தடைகளுக்கு முகம் கொடுத்தாலும், எத்தனை விமர்சனங்களை சந்தித்தாலும் அவளது பயணம் நின்றுவிடாது. ஒவ்வொரு தோல்வியும் அவளுக்கு புதிதாய் ஒரு பாடமாகி ஒவ்வொரு கலையும் வெற்றியின் படியாக மாறுகிறது. அவளின் குரல் எப்போதும் அமைதியை நோக்கி செல்கிறது. இல்லார் அகத்திருக்க இல்லாதது எதுவும் இல்லை என்பார்கள். அதுபோல இன்பமும் மகிழ்ச்சியும் தந்து உலக இயக்கிக் கொண்டிருப்பவள் பெண். பார்க்கும் பொருள் யாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பவள் பெண். பெண்கள் ஒரு நாட்டை வழிநடத்தும் போது அந்த நாடு பாதுகாப்பானதாகவும் முதிர்ச்சியானதும் ஆகிறது. இன்று பெண்கள் எடுத்த ஒவ்வொரு அடியும் நாளைய தலைமுறைக்கு ஒரு அழகிய பாதையை உருவாக்குகிறது. பெண் தலைவர்கள் சாதிப்பது வெறும் பதவி உயர்வாக அல்ல, அது சமூக கட்டமைப்பை மாற்றும் பணியாகும். உதாரணமாக, கல்வித்துறையில் பெண்கள் தலைமை ஏற்கும் போது குழந்தைகளின் வளர்ச்சியில் சீரான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. சுகாதாரத்துறையில் பெண்கள் முடிவெடுக்கும் போது குடும்ப ஆரோக்கியமும் மேம்படுகின்றன. அரசியலில் பெண்கள் முன்னணிக்கும் வந்தால் அவர்கள் கொண்டு வரும் நெறிமுறை, பொறுப்புணர்வு, சமூக நேயம் ஆகியவை ஆட்சியில் நிலைத்தன்மையையும் நம்பிக்கையும் உருவாக்குகின்றன. பெண் தலைமைக்குள் எப்போதும் ஒரு தனித்தன்மை உள்ளது. அது கருணையுடன் கூடிய துல்லியம், அவர்களின் உணர்ச்சியை பின்பற்றியும் புத்திசாலித்தனத்தை கருவியாக கொண்டும் செயல்படுகிறார்கள். அத்துடன் சண்டைகளை சமரசமாக மாற்றும், நெஞ்சளவு பிரச்சனைகளின் மனித நேயத்தை முன்னிலைப்படுத்தும் பார்வை ஆகியவை அவர்களிடம் இயற்கையாகவே இருக்கிறது. பெண் தலைவர்கள் ஒளியேற்றிய பாதை இனி வரும் தலைமுறையை கற்றுக் கொடுக்கிறது. தலைமைக்கு தேவையானது பாலினம் அல்ல, பண்பும் பொறுப்பு மனம் வலிமையும்தான். பெண்களின் கல்வி, உரிமைகள், சமூக முன்னேற்றம் மற்றும் தேச விடுதலைக்காக போராடி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த சிவகங்கை ராணி, ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட முதல் இந்திய ராணி வேலு நாச்சியார், முதல் தற்கொலை தாக்குதல் நடத்திய பெண் தியாகியான குயிலி, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி, முதல் அறிவியல் மற்றும் விண்வெளியில் கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் இந்திய மகளிர் திறமையை உலகுக்கு காட்டினர். மற்றும் விளையாட்டு துறையில் மேரி கோம் முதல் காவல்துறையில் கிரண்பேடி வரை இந்திய பெண்கள் எந்த துறையிலும் உயர முடியும் என்பதை நிரூபித்த தலைவர்கள். பெண் தலைவர்கள் பற்றி பேசும்போது நாம் மறந்து விடாமல் நினைவில் கொள்ள வேண்டியவை: ஒன்று, பெண்களை தலைவர்களாக்குவது அவர்களின் கனவுகளை ஆதரிப்பதிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு, மரியாதையும் வாய்ப்பும் அளிப்பதாலும் தான் சாத்தியம். பெண்கள் முன்னேறுவது ஒரு குடும்பத்தின் முன்னேற்றம், ஒரு சமூகத்தின் எழுச்சி, ஒரு நாட்டின் வளர்ச்சி. அவர்களின் பெருமையை நாம் கொண்டாடுவது இன்று ஒரு கடமை அல்ல, அது ஒரு நன்றி உணர்வு. பெண்கள் தலைமையில் உலகம் ஸ்திரமாவதும் ஒளிர்வதும் உயர்வதும் என்பது மறக்க முடியாத உண்மை. அவர்களின் ஒளி நம் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையின் மிகப்பெரிய விளக்காக என்றும் பிரகாசிக்கட்டும். பெண்மையின் கவிதை ஒன்று: மென்மையில் மறைந்த வலிமையே பெண்மை, மழைத்துளையில் பிறக்கும் வானவில் போல அவள் நெஞ்சில் எண்ணங்கள் ஆயிரம், ஆனால் சொல்வது சில சொற்கள் மட்டுமே. அவள் சிரிப்பில் வசந்தமும், அவள் கண்ணீரில் கடலும், அவள் அடியெடுத்து வைத்தால் பாதை மலரும். அவள் நின்ற இடமே உலகத்தின் மையம். அவள் தாங்கும் துயரம் மலையை கடந்த உயரம். அவள் தரும் அன்பு கடலின் எல்லை கடந்த ஆழம். அவள் பேசாவிட்டாலும் புரிய வைக்கும். அவள் விழுந்தாலும் எழுந்து நிற்க வேண்டும் சக்தியின் உயிர் பெயர் பெண். அவள் ஒளியென பிறக்கும் விடியல், அவள் இருளை உருக்கும் தீபம், அவளை யாரும் எழுத முடியாது. அவள்தானே ஒரு பிரபஞ்சம். இக்கவிதையை தொடர்ந்து, மாற்றத்தை உருவாக்கும் சக்தி பெண்களிடம் உண்டு, அதனை சமூகமும் நிறுவனங்களும் அரசியலும் உணர்ந்து அவளுக்கு உரிய வாய்ப்பை அளிக்க வேண்டும். பெண்மையை போற்றுவோம். நன்றி.

நான் பவித்ரா, ராணிமேரி கல்லூரியில் 2ஆம் ஆண்டு முதுகலை பட்டப்படிப்பு இயற்பியல் துறையில் படித்து கொண்டிருக்கிறேன். கலப்பட வாயுக்கள் அதிகரிப்பால் பூமி அதிகம் சூடாகிறது. காலநிலை மாற்றம், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் அதிகரிக்க காரணம். தொழிற்சாலைகள் அதிகரிப்பதாலும் வாகனங்கள் வெளியிடும் புகையினாலும் மரங்கள் வெட்டப்படுதல் காரணமாக நிலக்கரி, பெட்ரோல், எரிபொருட்கள் எரித்தல் ஆகியவையினாலும் காற்றின் வெப்பநிலை உயர்வதால் பல சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் உருவாகின்றன. கடும் வெப்பம் அலைகள், நீண்ட வறட்சி, திடீர் வெள்ளப்பெருக்குகள், கடல்மட்ட உயர்வாலும் புயல்கள் அதிகரிப்பு, விவசாய விளைச்சல் குறைவு, மாநிலம் நாடு என்பதை கடந்து மனித வாழ்க்கையே ஆபத்தில் உள்ளது. இந்தியா காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்று. கோடைக்கால வெப்பநிலை வருடந்தோறும் அதிகரிக்கிறது. மழை மாதங்கள் சரியாக வரவில்லை. புயல்கள் அதிகரித்துள்ளன. விவசாயிகள் விளைச்சல் குறைவால் பொருளாதார சுமையை எதிர்கொள்கிறார்கள். கடல்மட்ட உயர்வால் கடற்கரை கிராமங்களில் ஆபத்தில் உள்ளன. தமிழக விவசாயத்தில் துடிப்பான உயிர் மழை. ஆனால் மழை மரபுகள் மாறிவிட்டதால் நெல் பயிரில் உற்பத்தி குறைகிறது. தண்ணீர் நிலைகள் குறைகின்றன. நிலத்தடி நீர் எடுப்பு அதிகரிக்கிறது. காய்ச்சல்களான மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் பன்மடங்கு அதிகரிக்கின்றன. விவசாயத்தில் மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை இது. உலகமே ஒன்றான காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள ஒப்பந்தங்கள் செய்துள்ளது. பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம், 2015 COP உச்சி மாநாடுகள், நெட் ஜீரோ எமிஷன் 2050 இலக்கு. இதன் நோக்கம் உலக வெப்பநிலையை 1.5 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் கட்டுப்படுத்துதல். இந்தியா உலகிற்கு முன்மாதிரியாக நிற்கும் நாடுகளில் ஒன்று. எடுத்துக்காட்டாக, சூரிய மின்சார உற்பத்தியில் இந்தியா உலகில் முன்னணியில். பசுமை எரிசக்தி பண்பாடு அதிகரித்துள்ளது. பெரிய அளவிலான மரக்கன்றுகள் நடுதல் திட்டங்கள் ஆகியன இந்தியாவின் முயற்சிகள். நமது பொறுப்பு குடிமக்களின் பங்கும். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது அரசு மட்டுமல்ல, ஒவ்வொருவரின் பங்களிப்பும் முக்கியம். நாம் செய்யக்கூடிய எளிய விஷயங்கள்: ஒரு வீட்டுக்கு குறைந்தது 5 மரங்கள் நடுதல், பிளாஸ்டிக் பயன்படுத்தாமல் இயற்கை நட்பு பொருட்கள் பயன்பாடு, பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், மின்சாரத்தை வீணாக்காமல் பாதுகாத்தல், மழைநீர் சேகரிப்பு, வீணான உணவை தவிர்த்தல். இளம் தலைமுறையின் கை வலு மிக முக்கியமானது. சுற்றுச்சூழல் கிளப்புகள் உருவாகுதல், சுத்தம் சுகாதார விழிப்புணர்வு நடவடிக்கைகள், பள்ளி கல்லூரிகளில் பசுமை வாரம், சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவித்தல், சமூக ஊடகங்களில் பசுமை விழிப்புணர்வு பரப்பல் இளைஞர்கள் செய்யக்கூடிய பங்களிப்பாகும். தொழில்நுட்பத்தின் பங்களிப்பாக காலநிலை மாற்றத்தை குறைக்க தொழில்நுட்பம் மிக பெரிய நண்பன். சூரிய பலகைகள், காற்றாலை, மழைநீர் சேகரிப்பு அமைப்பு, மின்சார வாகனங்கள், பசுமை கட்டிடங்கள். இயற்கையை காப்பது நம்மை காப்பதற்கு சமம். இயற்கை நமக்கு வழங்குவது அளவில்லாதது. ஆனால் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. நாம் இயற்கையை காப்போம் எனில் இயற்கை நம்மை காப்பாற்றும். தமிழர்களின் பாரம்பரியம் இயற்கை நட்பு வாழ்க்கை. பண்டைய தமிழர் வாழ்வில் முழுவதும் இயற்கை பாதுகாப்பை மையமாக கொண்டுள்ளது. மரபு விவசாயம், மாடுகளை வளர்த்தல், நீர்நிலைகளை பராமரித்தல், கூடை பனை கைவினை பொருட்கள், இதனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டிய காலம் இது. பள்ளி கல்லூரிகளில் செய்ய வேண்டியவை: பசுமை திட்டம் அமைத்தல், ஜீரோ பிளாஸ்டிக் கேம்பஸ் என அறிவித்தல், சுற்றுச்சூழல் போட்டிகள், மாணவர் பசுமைப்படை அமைத்தல். ஊடகத்தின் பங்குகளால் இந்திய ரேடியோ போன்ற ஊடகங்கள் மக்களுக்கு உண்மையான தகவல் மற்றும் விழிப்புணர்வு பரப்புகின்றன. ஊடகங்கள் மக்களை சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஈடுபடுத்துதல்.

நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம். காலநிலை மாற்றத்தை நாம் தடுக்கவில்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு நாம் தருவது வறட்சி, புயல், வெள்ளம், உணவு தட்டுப்பாடு. அதனால் இன்று செயல், நாளை நல்ல எதிர்காலம். காலநிலை மாற்றம் என்பது மனிதகுலத்தின் மிக பெரிய சவால். ஆனால் நம்முடைய ஒற்றுமை, விழிப்புணர்வு மற்றும் செயல் மூலம் இதனை தடுக்க முடியும். இயற்கை நமக்கான கொடை அல்ல, அது நம் குழந்தைகளின் விடுப்பு. அதை பாதுகாக்குவது நமது கடமை. கடந்த 150 ஆண்டுகளில் பூமியின் வெப்பநிலை 1.1 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மனித வரலாற்றின் பதிவான அதிக வெப்பமான சகாப்தம். உலகின் பனிப்பாறைகள் வருடத்திற்கு 267 பில்லியன் டன் அளவுக்கு உருகுகின்றன. 2050 ஆண்டுக்கு முன் கடல் மட்டம் 30-60 சென்டிமீட்டர் உயர்ந்து பல கடற்கரை நகரங்கள் ஆபத்தில் இருக்கின்றன. இந்தியாவில் வெப்ப அலைகள் 1990 ஒப்பிடுகையில் 250% அதிகரித்துள்ளன. குளிர் வெப்ப மாறுபாடு காரணமாக வைரஸ் தொற்றுகள் அதிகரித்தல் மற்றும் கொசு மூலம் பரவும் டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்கள் பல மடங்கு அதிகரிக்கின்றன. நீர் மாசுபாட்டால் உடல் நலத்தில் பாதிப்பு. வெப்பநிலை உயர்வால் ஹீட் ஸ்ட்ரோக் மரணங்கள் என்பவை காலநிலை மாற்றத்தால் உருவாகும் புதிய நோய்கள். பயிர் வாடுதல், வறட்சியால் விளைச்சல் குறைவு, அரிசி, கோதுமை, மக்காச்சோளம் போன்றவை வெப்பத்தால் பாதிப்பு. உலகின் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். இவை அனைத்தும் காலநிலை மாற்றத்தால் உணவு காப்பு ஆபத்திலுள்ளன. நீர்வள நெருக்கடி எதிர்கால போரின் காரணம். 2030 உலகில் 40% மக்கள் நீர் குறைபாடு உள்ள நாடுகளில் வாழ்வார்கள். இந்தியாவில் பல நதிகள் வறட்சியை சந்திக்கின்றன. தமிழகத்தின் நிலத்தடி நீர்மட்டம் ஆபத்தான அளவுக்கு குறைகிறது. புதுப்பிக்கத்தக்க ரினியூவபிள் எரிசக்தி பயன்படுத்துதல், மரம் நடுதல், ஒவ்வொரு குடிமகனும் குறைந்தது 5 மரங்களை நடுவது, பிளாஸ்டிக் முழுமையான கட்டுப்பாடு, மின்சார வாகனங்கள் பயன்பாடு, சுத்தமான பொது போக்குவரத்து, ஜீரோ வேஸ்ட் வாழ்க்கை முறை, பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பசுமை இயக்கம், மழைநீர் சேகரிப்பு, விவசாயத்தில் இயற்கை முறைகள், சுற்றுச்சூழல் சட்டங்களை கடுமையான நடைமுறை செய்தல், இவை அனைத்தும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த வழிகளாகும். உலகம் நம் வீடாக இருந்தால் அதை சுத்தமாகவும் பாதுகாக்கவும் வைத்திருக்க வேண்டியது வீட்டார் என்ற நமக்கான பொறுப்பு. காலநிலை மாற்றம் நம் கற்பனையின் விஷயமல்ல, நம்மை எதிர்கொண்டு நிற்கும் நிஜம். இன்று நாம் செய்யும் ஒரு சிறிய செயலும் நாளை பெரிய மாற்றமாக மாறும். பசுமை இந்தியா, பசுமை தமிழ்நாடு, பசுமை பூமி.

0: நேரம் 7:45. இனி சில விளம்பரங்கள்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: PM जय अब गरीबों की जय बन गई है। देश

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வது

0: அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
1: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும். குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
2: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

0: நேரம் 7:50. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதையில்லா இளைஞர்கள் உறுதிமொழி இயக்கத்தை ஒட்டி எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு, திருவள்ளூர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி முகாம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் அமைப்பின் சார்பில் வளர்ந்த பாரதத்திற்கான போதையில்லா இளைஞர்கள் என்ற தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வு குறித்து எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் அமைப்பின் மூலமாக போதை இல்லாத இளைஞர்கள் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடைபெற்றது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி மூலம் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் போதை பழக்கம் இல்லாத இளைஞர்களை கட்டமைத்து 2047 இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான். தருமபுரி மாவட்ட மை பாரத் கேந்திரா மற்றும் கலைத்தாய் சிலம்பம் இளைஞர் நற்பணி மன்றம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை இலக்கியம்பட்டியில் உள்ள பெருமாள் கோயில் வளாகத்தில் நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் 300 மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பிரதமர் உரையை காணொலி மூலம் கண்டுகளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலைத்தாய் சிலம்பம் பயிற்சி பள்ளியின் மாணவர்கள் மல்லர் கம்பம், சிலம்பம், சுருள் போன்ற தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை போதை இல்லாத இந்தியா என்ற தலைப்பில் நடத்தினர். போதையில்லா இளைஞர்களை உருவாக்க மை பாரத் கேந்திரா பெரும் முயற்சியை மேற்கொண்டு

0: வருவதாக தருமபுரி மைபாரத் கேந்திராவின் மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு சிவசண்முகம் தெரிவிக்கிறார்.
1: இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்கட்டி அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு போற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்ல. அதனாலதான் மைபாரத் மூலியமா என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பொதுவா வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில வழி நடத்தி இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கறது தான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. அதற்கு பாத்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாம எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது.
0: பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரை தங்களுக்கு எழுச்சி அளிப்பதாக மை பாரத் கேந்திராவின் தன்னார்வ தொண்டர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: ராதா குப்பன், நான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன். மை பாரத் கேந்திரால நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அதனோட அடிப்படையில விழிப்புணர்வு கொடுத்தது வந்து பாரத பிரதமர் தான். அவர் வந்து நிறைய பண்ணிட்டு வராரு. இளைய தலைமுறைக்கு வளர்ந்து வர ஜெனரேஷனுக்கு எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு பயனடைய வைக்கணும், எந்த விஷயத்துல எல்லாம் இருந்து நம்ம வந்துட்டு அவங்கள நம்மளோட இதுக்கு கொண்டு வரணும், நல்ல ஒரு எஜுகேஷன் தரணும், நிறைய காம்படிஷன்ஸ் தரணும், ஸ்போர்ட்ஸ் தரணும் அப்படின்றத வந்து அவரு ரொம்பவே பண்றாரு. அதுல ஒரு விஷயம் தான் போதை இல்லாத இந்தியா. அந்த போதை இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல லக்கியம்பட்டியில நடந்துச்சு. அதுல வந்து நிறைய பொதுமக்கள் கலந்துக்கிட்டாங்க, மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க, பெரியவங்க சின்னவங்க நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. பாரத பிரதமருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 2047 நம்மளோட நாடு வந்து வளர்ச்சி அடைந்த நாடா மாறணும் அப்படின்றது என்னோட ஆசை மட்டும் இல்ல, தர்மபுரி மக்கள் சார்பா எல்லாரோட ஆசையும் தான்.
0: போதை பழக்கத்தினால் ஏற்படும் விளைவுகள் அதன் தீமைகள் குறித்து தொடர்ந்து மை பாரத் கேந்திரா மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.
3: இதையடுத்து இந்நிகழ்வை நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மாணவ மாணவியர்கள் போதையில்லா இந்தியாவை உருவாக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரை தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவித்தனர்.
4: இந்துமதி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன். மை பாரத் அப்படிங்கிற ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். போதையில்லா ஒரு இந்தியாவை நோக்கி நம்ம இளைஞர்கள் போய்கிட்டு இருக்கோம். என்னுடைய குடும்பமா இருந்தாலும், என்னோட சக மாணவர்களா இருந்தாலும், என்னை சுத்தி யார் இருந்தாலும் அவங்க ஒரு போதைக்கு அடிமையாக இருந்தா அவங்கள அதுல இருந்து மீட்டெடுக்கிற நம்பிக்கையே இந்த ப்ரோக்ராம் எனக்கு தந்திருக்கு. அதுக்கான நிறைய வழிகாட்டுதல எனக்கு சொல்லிருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கு. எல்லாருமே அதை நோக்கி போவோம். எதுக்கு நமக்கு போதை? அது நமக்கு தேவையில்லாதது. அதை விட நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்கு. அதை பத்தி நம்ம யோசிக்கலாம். நிறைய நம்ம சுற்றுச்சூழல் நமக்கு இருக்கு. அதை பத்தி யோசிக்கணுங்கிறதுக்கு என்னோட வேண்டுதல்.
5: என் பேரு ஜெயந்தி. நாங்க யூனிவர்சிட்டில எம்காம் படிக்கிறேன். வந்து எங்களை எங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க அவேர்னஸ் பத்தி. என்ன அவேர்னஸ்னா போதை எதிர்ப்பு எப்படி எதுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஎம் சார் ஒரு மீட்டிங் நடத்திருந்தாங்க. நல்லா நிறைய அவேர்னஸ் கொடுத்தாங்க. இது மூலமா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பத்தி நான் நிறைய சொல்வேன்.
6: என்னுடைய மகாலட்சுமி. நான் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், மனோமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன். திருக்குறள் ஒரு குரல் இருக்கிறேன்னா, கனியிருப்ப காய் கவர்ந்து தட்டுறேன். நல்ல விஷயம் நிறைய இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. அதை விட்டு ஏன் இளைஞர் வந்து போதை விளக்கத்தை அடிமையாறாங்க, அது சம்பந்தம் போறாங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து போதை வந்து போகக்கூடாது, பாதை அதுல யாரும் போகக்கூடாது. அதை பத்தி இந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த போதைக்கு பதிலாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவ் நிறைய இன்வால்வ் ஆகலாம். அதை பத்தி இந்த ப்ரோக்ராம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படி ஒழிக்கலாம் அதை பத்திலாம் சொல்லியிருக்காங்க. நானும் வீட்டில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுவேன்.
3: பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி முகாம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
7: திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி முகாம் வருகிற August 10 அன்று காலை 10 அளவில் திருவள்ளூரில் அமைந்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் பல்வேறு தொழில் பிரிவுகளை சார்ந்த பயிற்சியாளர்களுக்கு பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி முகாம் மத்திய மாநில அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்புகளை கொண்டு நடத்தப்படுகிறது. இம்முகாமில் ITI பயிற்சி பெற்றவர்கள், 10 மற்றும் 12 படித்தவர்கள், பல்வேறு பட்டப்படிப்புகளை படித்தவர்கள் இந்த முகாமில் கலந்து கொள்ளலாம். இம்முகாமில் தொழில் பழகுனர் பயிற்சி பெறுபவர்களுக்கு மத்திய அரசின் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. மேலும் இது தொடர்பான விவரங்களை தெரிந்து கொள்ள உதவி இயக்குநர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் திருவள்ளூரில் நேரிலோ அல்லது 9499055643 9449509653 என்ற கைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தொழில் பழகுனர் முகாமில் கலந்து கொள்ளலாம்.
3: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மேலச்சி

0: வீதியில் உணவகம் நடத்தி வரும் தேசியமணி என்பவர் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெற்றதால் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். அவருக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள பிரதமர், வங்கிக் கடன் பெறுவதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறுதொழில் முனைவோர் சந்தித்த சிரமங்களுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஸ்வநிதி திட்டத்தை தொடங்கியதாக கூறினார். உரிய நேரத்தில் அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் எவ்வாறு உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு மதுரை சிறு வணிகரின் கடிதம் விளக்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சிறு வணிகர்களின் அனுபவமானது மற்றவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதை இல்லா இந்தியா என்ற இலக்கை அடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த 100 நாள் இயக்கமானது நாட்டை உருவாக்கும் பணிகளில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு தேசிய மக்கள் இயக்கம் என்று கூறினார். ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மையமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் 2,24,00,000 அதிகமான இளைஞர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளில் இளைஞர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நமது விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் தேசப்பற்று நிறைந்த அழியா பெயராக விளங்கிய மாவீரர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்தவர் என்று அவர் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் வருங்கால தலைமுறைகளுக்கு தேசப்பற்றையும் துணிவையும் ஊட்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறினார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: திருமண சீட்டு
1: நேரம் 8:15. நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையுடன். நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பங்கேற்று பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-29-86-00-37. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய இருப்பவர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் பி. சரவணன் அவர்கள்.

0: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
1: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
0: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
1: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேர்

0: சேவை மையத்தையும் அணுகலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது நிகழ்ச்சி 100.1 FM Gold பார்த்தீங்கன்னா ஹலோ ஃபார்மர்ஸ், விவசாயிகள் கூட நாங்கள் பேச போகிறோம். விவசாயிகள் நம்மளோட அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. நம்முடைய அறிவிப்பாளர் பார்கவி சொன்னது போல் இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இதில் இணைய வேண்டி விருப்பமுள்ள நண்பர்கள் 044 இது இணைப்பு எண், 29 86 00 37 இந்த எண்ணில் தொட்டு வாங்க, நம்ம கூட பேசலாம். நாங்கள் உங்ககிட்ட ஒரு சில கருத்துக்களை சொல்லுவோம், நீங்கள் எங்ககிட்ட நிறைய கருத்துக்களை சொல்லலாம். அதுதான் ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதுதான் எங்களுக்கு இன்றைக்கி நிறைவேறணும். இந்த நிகழ்ச்சியில் நல்ல பல கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். அதாவது விவசாயத்தில்

0: நிகழ்ச்சி. இதில் இணைய வேண்டி விருப்பமுள்ள நண்பர்கள் 044 இது இணைப்பு எண், 29860037 இந்த எண்ணில் தொட்டு வாங்க, நம்ம கூட பேசலாம். நாங்கள் உங்ககிட்ட ஒரு சில கருத்துக்களை சொல்லுவோம், நீங்கள் எங்ககிட்ட நிறைய கருத்துக்களை சொல்லலாம். அதுதான் ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியினுடைய நோக்கம், அதுதான் எங்களுக்கு இன்றைக்கி நிறைவேறணும். இந்த நிகழ்ச்சியில் நல்ல பல கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். அதாவது விவசாயத்தில் உங்களுக்கு என்ன அனுபவம், வீட்டுத் தோட்டத்தில் என்ன அனுபவம். விவசாயங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை தொழில், நம்முடைய குலத்தொழில் அது. அந்த குலத்தொழிலில் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மள்கிட்ட வந்து நிலம் இல்லைங்க, நாங்களாம் அந்த காலத்தில் விவசாயம் பார்த்தோங்க, இந்த காலத்தில் என்னென்னு தெரிலிங்க அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது, எல்லோரும் குலத்தொழிலில் செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க, செஞ்சுட்டு தான் வெளியில் வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த குலத்தொழிலை நாம் மறந்துடக்கூடாது. இந்த தொழிலில் இணைந்த ஒரு நேயர் யார், முதல் நேயராக வர்றாரு, யாருன்னு பார்த்துருவோமே. வணக்கம். அவருடைய இணைப்பு வணக்கம், இணைப்பு கட் ஆயிடுச்சு. முதல் நேயரே வந்துட்டு உடனே போயிட்டார், என்னன்னு தெரியல, திரும்பி வருவார். 044 இது இணைப்பு எண், 29860037 இது இந்த இணைப்பில் வாங்க, வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பல்வேறு வகையாக நம்ம பிரிக்கலாம். மானாவாரி விவசாயம், அப்புறம் தண்ணி இருக்கிற விவசாயம். மானாவாரி விவசாயம்னா மழை பெஞ்சால் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய சென்னை மாநகரத்தில் நிறைய மழை நிற்கும், ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மழை இங்கே பெஞ்சிருக்கு, அது ஒரு சின்ன குளிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இதே மழை நமக்கு வெளியில் பெய்யணும், எங்கள் கிராமங்களில் பெய்யணும். கிராமங்களில் பெஞ்சால் விவசாயம் செழிக்கும், வீட்டுத் தோட்டம் செழிக்கும். அதனால் இந்த மழையை பயன்படுத்தி, எங்கெல்லாம் பெய்திருக்கோ அங்கெல்லாம் மழையை பயன்படுத்தி விவசாயிகள் உழவு ஓட்டி அடுத்த பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு தயாராகணும். இப்போ இது ஆடிப்பட்டம், ஆடிப்பட்டத்தில் காய்கறி விதைகள்லாம் விதைப்பாங்க. ஒரு நேயர் வந்துட்டாரா, யாருன்னு பார்த்துருவோமே. வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்க?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு பேசுகிறேன்
0: சார். பாபு ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க, ஏன்னா இந்த இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஹலோ ஃபார்மர்ஸ் விவசாயிகள் கூட பேசுகிற ஒரு நிகழ்ச்சி, அதுவும் கோல்டு எஃப்எம்ல 100.1 ஆரம்பிச்சிருக்கோம். அதில் முதல் நேயராக நீங்கள் வந்து பங்கேற்றது எங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு பாராட்டு.
1: அதேமாரி நம்ம ஆகாசவாணிக்கு நன்றி தெரிவிக்கிறேன் சார். அதுவும் விவசாயிகளும் வந்து நேரத்தா கொஞ்சம் சும்மா உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து உட்காந்து வீட்டில் உட்காந்து போகுது, ரேடியோ டைம் இது, அந்த டைம் டைம் தான் நிகழ்ச்சி கொடுத்துருங்க எஃப்எம் கோல்டில்.
0: என்ன பயிர் எல்லாம் சாவடி பண்ணுவீங்க பாபு ஐயா?
1: இப்ப வந்து நெல் சார், நெல் தான் ஒரு 1.5 ஏக்கரா சவுக்கு
0: பண்ணிருக்கேன்.
1: 1 ஏக்கரா பான் செண்டு நெல் பண்ணிருக்கேன் சார்.
0: ஏன் சவுக்குக்கு போனீங்க அதை சொல்லுங்க.
1: சவுக்கு போனா நான் ரொம்ப நாள் ஏற்கனவே நாங்க பஞ்சல் வச்சிருந்தோம்.
0: சரி,
1: இப்ப வந்து நஞ்சு, இப்ப பெரும்பாலும் வாழைப்பந்தல்
0: தண்ணி நிக்காதா?
1: தண்ணி நிக்கல, அதிகமான தண்ணி அதுக்கு பாதிப்பு ஐயா அதுக்கு.
0: ஆமா, ஓரளவுக்கு தண்ணி நின்னா சமாளிச்சிருமா?
1: ஓராளுக்கு மணல் பாங்காந்த இடமா இருந்தா சவுக்குக்கு நல்ல பெனிஃபிட். பக்கத்துல கொஞ்சம் கொள்ளுங்கோடு பக்கம் கொஞ்சம் மணல் பக்கம்.
0: சரி,
1: அதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு ஒரு ஆவரேஜ் கண்ணு நடும்போது தண்ணி கொடுத்தோம், அதுக்கு அதுக்கப்புறம் மழை தான் நம்பி. அங்கே அந்த இடத்துல வந்து பம்ப் செட் கிடையாது எனக்கு.
0: ஓஹோ,
1: இல்லைன்னா பக்கத்து கணிக்காரத்தை வாங்கி பாய வைப்போம். வருஷம் மட்டும் மழை பெஞ்சு இருந்தது. இப்போ நம்ம பண்ணுற மனுஷன் பண்ணுற மாதிரி இப்போ மழை நம்மளை ஏமாத்த ஆரம்பிச்சு.
0: ஓ, மனுஷன் தான் முதல்ல ஏமாத்த ஆரம்பிச்சான், இப்போ மழை நம்மளை ஏமாத்த ஆரம்பிச்சு.
1: ஆமாம் ஆமாம், மழையும் இப்போ ஏமாத்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த 8 மாசமாக மழை ஆரம்பிச்சது.
0: இன்னைக்கு மழை உண்டா?
1: நண்பர்
0: ஒருத்தர் சொல்லுவாருங்க, நம்ம வண்டி மாடு போகும்ல, மாடு மாட்டுல பாருங்க, இந்த மாட்டோட இடது கும்பல மழை பெய்யுது, வலது கும்பல மழை பெய்ய மாட்டேங்குதுங்க அப்படிம்பாரு. நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு.
1: வீட்டுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ரெண்டு இடமா
0: பாருங்க, 1 கிலோமீட்டர்ல நமக்கு மழை கிடைக்க மாட்டேங்குது பாருங்க.
1: மழை கிடைக்கல, வீட்டுல போட்டா உடனே தான் போறேன் நானு, அங்கே சொல்லிட்டு உடனே
0: ஓடுறீங்க. எனக்கு உங்க சவுக்கைய பத்தி சொல்லுங்க பாபு ஐயா. சவுக்கு என்ன ரகம் அது?
1: இது வந்து ஹைபிரிட்

எங்க வாங்கினீங்க கண்ணுலாம்? ஐயோ, அவர் இணைப்பு கட் ஆயிடுச்சு. சவுக்கை பற்றி கேட்கலாம்னா இணைப்பு கட் ஆயிடுச்சு. சவுக்கில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ரகங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஸ்பீடுன்னு ஒரு வெரைட்டி நம்முடைய தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனம் இருக்குது, கரூரில் இருக்குது. அவங்களே அந்த கண்ணெல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க, விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. குளோன்ஸ் அது, CH5 ஏதோ ஒரு வெரைட்டி சொல்லுவாங்க, அந்த குளோன் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் CH9 நினைக்கிறேன். இந்த ஸ்பீடுங்கிற வெரைட்டி ரொம்ப வேகமாக வளரக்கூடியது. 3 வருஷத்தில் வளர்ந்துடும், 3 வருஷத்தில் வெட்டி எடுத்துடலாம். சவுக்கெல்லாம் 5 வருஷம் வச்சிருந்த காலம், 7 வருஷம் வச்சிருந்த காலம்லாம் மலையேறிடுச்சிங்க. இப்போல்லாம் 3.5 வருஷத்தில் வெட்டிடலாம். வெட்டி ஆலைக்கு அனுப்பிச்சிடலாம், அவங்களே வாங்கிப்பாங்க. அடுத்து ஒரு நேர் வந்துட்டார், யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம் ஐயா, உங்கள் இணைப்பு சரியா இல்லையே, எனக்கு கேட்கலையே. திருப்பி கட் பண்ணிட்டு இன்னொரு முறை வரீங்களா? ஆமாம், நீங்கள் பேசுகிறதே கிடைக்கல எனக்கு. திருப்பி வரட்டும், அவர் அந்த நேர் வருவார். ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்குது. முதல்லலாம் அப்படி தானே இருக்கும் இல்லைங்களா? இப்போ குழந்தை நடக்க ஆரம்பிக்குது, சைக்கிள் நாமளே கற்றுக்குறோம். கற்றும் போது என்ன பண்ணுவோம், கீழே விழுவான். அப்போ என்ன சொல்லுவாங்க பெரியவங்களாம், கீழே உழுந்து எழுந்திரிச்சா தான் ஏன் சைக்கிளை ஓட்டுவோம் அப்படிம்பாங்க. அது மாதிரி இப்போ நாங்கள் இதில் வந்து 100.1 புதுசாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லையா, அதனால் சில தடங்கல்கள் வரத்தான் செய்யும். வரும் பார்த்துக்கலாம். இந்த சவுக்கையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள், 3.5 வருஷத்தில் வெட்டிடலாம். ஏக்கருக்கு 40 டன் 50 டன்லாம் கிடைக்குதுங்க. டன்னு 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவன ஆலை அலுவலர்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் அவங்களுடைய அலுவலர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் விளக்கம் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு நீங்கள் விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு சவுக்கு கண்ணுகளை வாங்கி நடவு போடணும். நடவு போட்டுட்டு 3 வருஷம் காத்திருக்கணும், தண்ணி பாய்ச்சணும். முடிஞ்சால் ட்ரிப் இரிகேஷன் போடலாம். ஏன்னா இப்போ ட்ரிப்புங்கிறது ரொம்ப காலத்தின் கட்டாயம் ஆயிடுச்சு இல்லைங்களா. தண்ணி பற்றாக்குறை இருக்குது. பாபு ஐயா பேசும்போது அதான் சொன்னார், 1 கிலோமீட்டரில் மழை பெய்யுது, அடுத்த 1 கிலோமீட்டர் வயலுக்கு போனால் மழை இல்லைங்கிறாரு. அதனால் மழை பெஞ்சால் தான் நமக்கு லாபம். இன்னும் நிறைய கருத்துக்கள் நாங்களே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் வந்து எங்கள் கூட உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 0444 இது இணைப்பு எண், 29 86 00 37 இந்த எண்ணை தொட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாமா?

0: நேயர்கள் இணைந்திருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையுடன். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-298-6-00-34.
1: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர்
2: மறுபடியும்
1: கண்ணு இப்ப இப்ப எவ்வளவு உயரம் இருக்கும்? உங்க உயரம் தாண்டிடுச்சா?
2: இல்ல ஐயா, ஒரு
1: கழுத்துக்கு இருக்கும்.
2: ஆமா ஐயா, கொஞ்சம் நான் வந்திருக்கேன். ஒரு 1.5-2 அடிக்கு மேல வந்துருக்கேன் ஐயா.
1: கண்ணு எங்க வாங்கினீங்க?
2: கண்ணு வந்து வந்து நான் நம்ம நண்பர் இங்க வாழைப்பந்தலே இருக்காங்க சார். வாழைப்பந்தலே இருக்காங்க.
1: அவங்க வாங்கி கொடுத்தாங்களா?
2: வந்து அவங்க டிஸ்மிஸ் பண்றாங்க. கண்ணு வர வச்சு கடல் வந்து வர வச்சு அவங்களே நட்டு கொடுத்துறாங்க. அவங்க கண்ணு அவங்களே வர வச்சாங்க. நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு வந்து
1: 2.5 ரூபாய்
2: நடுற கூலியோட 2.50 ரூபாய் ஆகுது.
1: பரவாயில்ல, நடுற கூலி சேர்த்தா?
2: சேர்த்துதான் நடுறாங்க.
1: என்ன இடைவெளி?
2: 3.5 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் நான் நட்டு தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு 20 நாள் கழிச்சு தான் ஆள் மூலமா தான் களை வெட்டினது.
1: ஓ, ஆள் வெட்டிட்டீங்க. இடையில ஊடு பயிர் ஒன்றும் பண்ணலையா?
2: ஊடு பயிர் ஒன்னில ஒரு இது போட்டுருக்கேன் ஐயா. மக்காச்சோளம் நட்டுருந்தேன் போறமா. ஒரு 20 நாள் எங்க பயிர் வைக்கிறவர் அவரு சொன்னாரு, அந்த அப்படியே வேற மத்தில தூக்கி விட்டுவா. ஏன்னா அத்தை கூட போட்டு கொஞ்சம் தான் வச்சு காட்டு பண்ணி நோண்டி போட்டுட்டு போச்சு.
1: ஓஹோ, மக்காச்சோளம் வரப்புல
2: போட்டுருக்கீங்க.
1: ஆனா நடுவுல கொள்ளையில போடுறதுக்கு ஏதாச்சும் நீங்க ஒரு உளுந்து ஒரு நிலக்கடலை அந்த மாதிரி ஒரு குறுகிய கால பயிர் சின்ன பயிரா போடலாம்?
2: இல்ல, அதுக்கு முன்ன நாங்க வந்து இது போடுவோம்.

0: டிராவல்ல பண்ணும்போது கடுகு போயிருப்போம், கடுகு போட்டிருக்கோம், அது வீட்டு செலவு மாதிரி ஆகும். அது அது எங்களுக்கு அப்படியே 20 கிலோ 25 கிலோ கிடைக்கும் போது ஒரு ஏக்கர் வேலை பண்ணும்போது. அது ஒரு 30-60 நாள், அதுவும் ஒரு 30-40 நாள் வந்துடும்.
1: கடுகு கடுகே கிடைக்குது,
0: கடுகே நாங்க அது மாதிரி பண்ணிருந்தோம். அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே நம்ம பண்ணோம் ஐயா, அந்த மலாவடி கொள்ளமரில இருக்க சவுக்கு வைக்கும் போது. இப்ப இதுல வந்து நஞ்சில வந்து என்ன பண்ணதுனால இதுல அந்த சவுக்கு செடியா கூட வரதுனால கொஞ்சம் இது மடல் பக்கத்தான் நல்லா வரும். இதுல இதுல வரத்துக்கு இந்த நஞ்சில வைக்கிறதுனால கலகள் எல்லாம் மடிக்கும், அதுவே அதை மச்சிடும். அதனால சொல்லிட்டு அது போல ஊடு வர எதுவும் போடல, மட்டும் நட்டு வச்சுதான்.
1: சரி சரிங்க. எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி கேக்குது?
0: சூப்பர். எனக்கு அது வந்து வேர்க்கடலைக்கு கொடுத்தாங்க, வேர்க்கடலை போது கொடுத்தாங்க, இப்ப அது சவுக்குக்கும் பாய விட்டுக்கலாம். அந்த 30 பழுப்பு கொடுத்தாங்க ஐயா எனக்கு.
1: ரொம்ப எத்தனை 20 அடி பைப்பா?
0: நீங்க
1: முக்கியமான விவசாயி. இன்னொன்னு, நீங்க பாரத பிரதமரின் அந்த 6000 ரூபாய் பணம் கூட வாங்குறீங்களா? விவசாயிகள் உதவி திட்டம்
0: வாங்குறேன். நான் வந்து 23,000 வாங்கிக்கிறேன். ஆனா இது வரைக்கும் நான் அந்த காசு வந்து, ஆனா நான் ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன், அந்த விவசாயிக்கு வந்து நம்மளுக்கு 6000 கொடுக்குறாங்க, அந்த வரவு இருக்குன்னா அந்த வீண் செலவு பண்ண கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீண் செலவு பண்ணல. நான்
1: நீங்க உண்மையான விவசாயி.
0: ஆமா சார், நான் அந்த வரவு இப்ப கூட அண்மையில அந்த 2000 வந்து கலவரத்துக்கு பயன்படுத்தினேன். எப்போ
1: சூப்பர் சூப்பர்
0: 4 மாசம் போனா, ஆனா பணத்தை வந்து நான் அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன்.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: அந்த பணத்தை வந்து அதுக்கு ஒரு 4 மாசம் குடுக்கறாருன்னா அந்த பிரதமர் அவர் அடி அந்த அடிப்படை தான் குடுக்கறாரு. அந்த விவசாயத்துக்கு அந்த 4 மாசத்துக்குள்ள ஒரு ஒரு கருவி வாங்குவோம், இல்ல அந்த விதை வாங்குவோம், அது கரெக்டா தான் போடுறாரு. ஆனா வந்து ஒரு சில விவசாயி தவறா பயன்படுத்திடுறாங்க, அது வந்து அனாவசியமா செலவு பண்றாங்க. எனக்கு பிடிக்கல ஐயா. 23,000 நான் கணக்கு, அவரு பிரதமர் கேட்டாலும் நான் கணக்கு சொல்றது தயாராக்குறேன் ஐயா.
1: அடேங்கப்பா சூப்பர்.
0: அவர் அவர் பண்றாரு மன் கி பாத்ல கேட்டா என்ன கூப்பிட்டு பாத்தாலும் நான் சொல்லுவேன்
1: ஐயா. அவங்ககிட்ட
0: சொல்ல முடியும், சொல்ல தயாரா.
1: வாய்ப்பு இருந்தா உங்களையும் கூப்பிடுவாங்க, எங்கேயாச்சும் யாராச்சும் கேட்டுட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருந்து உங்களை கூப்பிடுவாங்க. உங்க தொலைபேசி
0: சொல்லுங்களேன். 80 56 77 77 74 74 16 16.
1: ஓகேவா?
0: ஆமா ஐயா.
1: நன்றி ஐயா, நன்றி நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா.
1: இவருடைய நம்பரை நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாது. 80 56 77 74 16 நமக்குள்ளே வச்சுக்கணும். ஆமாம். ஆனால் நல்ல விவசாயி அவர், ராணிப்பேட்டையில் இருக்கிறாரு, நம்ம ரெகுலர் லிசனர் அவர், ரெகுலர் லிசனர் அவர். அதனால் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் அதில் கலந்துக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர். இன்னொரு நேர் வந்தால் கூட நம்ம சந்திக்கலாம். இன்றைக்கி இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி வந்து ஹலோ ஃபார்மர்ஸ் 100.1 புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி. வாரந்தோறும் திங்கட்கிழமை மணிக்கு 8:30 நாங்கள் விவசாயிகள் கூட பேசுறதுக்கு இங்கே தயாராக இருப்போம். விவசாயிகள் வரணும், பேசணும். அடுத்த நேயர் வந்துட்டார். யார்? வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
2: ஐயா திருவள்ளூர்லேருந்து டெல்லி பேசுகிறேன்.
1: ஆ டெல்லி ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: எங்க போனாலும் ரங்கன சேவிக்க வந்து தான் ஆகணும்.
2: உண்மை உண்மை
1: உண்மை உண்மை. ஆமாம், திருவள்ளூர் அந்த ஆண்டவனை பற்றி சொல்லுங்களேன், ஒரு ஒரு 2 லைன் சொல்லுங்களேன்.
2: இங்க வீரராக பெருமாள் இருக்க, வீரராக
1: பெருமாள் நாங்க வந்துதானே ஆகணும்.
2: ஆமா, அதாவது முனிவன் ஒரு பாசுரம் கூட சேவிப்பையா
1: சொல்லுங்க.
2: இது வேற மாதிரியா போயிடும்.
1: சரி சரி. இது இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஐயா,
2: ரொம்ப சந்தோஷம்.
1: ஆமா, 100.1 விவசாயத்துக்காக மத்திய அமைச்சகம் இது வந்து ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிங்க. வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி, 1.5 மணி நேரம் விவசாயிகள் கூட நீங்கள் பேசணும், ஃபோனில் தான் பேசணும், நேரடியாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம், பேசிக்கிட்டே இருப்போம். நாங்கள் எங்களுக்கு பேச கற்றுக் கொடுக்குறோமா? டெல்லி போன்ற ஐயாட்டெல்லாம் நாங்கள் நிறைய பேசிட்டு தானே இருக்கோம்.
2: இல்லையா, இதே கொஞ்சம் நம்ம பேசுகிற ஆளுங்க கம்மியாக இருக்கு இப்போ, அதனால தான் தடம் மாறி போகிறாங்க. அது அது அது அது ஊதிக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்க. ஊதுற சங்கம் ஊதி வைப்போம்.
1: ஆமா ஆமா,
2: ஊதிட்டே இருப்பேன்.
1: ஆமா, இயற்கை விவசாயத்துல நிறைய ஆர்வம் உடையவர் நீங்க.
2: சரிங்களா?
1: நல்லா இருக்கு. இயற்கை விவசாயத்துல நிறைய ஆர்வம் உடையவர் நீங்க. அல்லது
2: சுத்தமா விட்டுட்டேன். அதாவது நம்ம நம்மளோட ஐயாவோட கான்செப்ட் தான் முழுக்க.

0: விதைய போடக்கூடாதுன்ற மாதிரி கூட ஒரு இது கிடைக்குது.
1: விதை கூட போடக்கூடாது.
0: ஆமா, அது ஐயாவோட இது அதான். அது மாதிரி போயிட்டு இருக்கு.
1: ஆமாங்க, அதே மாதிரி இயற்கை உணவு உட்கொள்ளணும்னு ரொம்ப ஆர்வம்.
0: ஆமாங்கய்யா.
1: என்ன அதில் அனுபவம் சொல்லுங்களேன், எப்படி செய்றீங்க? உங்களுடைய அன்றாட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இயற்கை இயற்கைன்னு சொல்லிட்டு இருந்தால் பத்தாது. என்ன செய்றீங்கன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லுங்களேன்.
0: உண்மைங்கய்யா. அதாவது நம்மகிட்ட மாடு இருக்குயா, ஒரு ஆறு ஏழு மாடு இருக்கு. அந்த உரம் மட்டும், அது மட்டும்தான் வேற நம்ம அந்த இது கூட செழிப்பு எதுவுமே கிடையாதுங்க ஐயா.
1: எதுவும் கிடையாது. எந்த பயிருக்கு
0: எதுவுமே கிடையாது. அதாவது அது என்ன, அது என்ன, நம்ம கொஞ்ச காலம் விட்டுட்டோம்னா தானே போயிடுதுங்க ஐயா, பூச்சி நோய் கூட. அது அது அது அதுக்கு டைம் கொடுக்கணும் நம்ம.
1: ஆமா,
0: நம்ம அவசரப்பட்டு அதை இது பண்ணோம்னா அதுக்கு வீரியம் அதிகமாயிடுது. புராணம் சொல்றாங்க இல்லையா, மாறி மாறி வருது பாருங்க.
1: ஆமா,
0: அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்மளா பார்த்து அதுக்கு வீரியம் கொடுக்குறோம்.
1: ஆமா
0: ஐயா, புள்ளியும் புள்ளி, அதாவது ஐயா நம்ம டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க, புள்ளியும் அதாவது புல்லும்
1: புல்லும்
0: நம்மளால அழிக்க முடியாதுங்க ஐயா. நம்மளால கூட எத்தனையோ கோடி ஆண்டுக்கு முன்னாடி வந்தது
1: புல்லும்
0: புல்லும் பூச்சியும்
1: பூச்சியும் அழிக்க முடியாது. ஆமா, அது நம்ம கூட வாழ வேண்டியது.
0: நம்ம நம்ம நம்ம அது நமக்கு முன்னாடி எத்தனையோ கோடி ஆண்டுகள் முன்னாடி வந்தது. அதுக்கு நம்ம ட்ரை பண்றோம்.
1: ஆமா, அது தப்பு.
0: தலையில நம்மளே மண்ணாளி போட்டுக்கிறோம், மண்ணை தான் பாழ் பண்றோமா. மனம் மண் வளமும் குன்றி போச்சு, மன வளமும் குன்றி போச்சு. அதனால
1: அழகா சொல்றீங்க.
0: ஆமா, மண் வளமும் குன்றி போச்சு, மனித வளமும் மன வளமும் குன்றிடுச்சு.
1: குன்றிடுச்சு, மனித மன வளமும் குன்றி போச்சு.
0: ஆமா,
1: அதே மாதிரி மறந்தான் மனிதன் மரத்தை மறந்தான்.
0: கண்டிப்பாங்க,
1: அது அடுத்த கூற்று.
0: அதாவது கடவுள்ன்றது ஒரு நம்ம இதுல வந்து அது நமக்கு நேரடியா கிடைக்காது. இதெல்லாம் படிச்சுதான் இதை காப்பாத்துவங்கன்ற அந்த பேர்லாம் மலையை கும்பிடு, மண்ணை மரத்தை கும்பிடு, மண்ணை கும்பிடுன்னாங்க ஐயா பெரியவங்க.
1: ஆமா,
0: அதுதான் உண்மை. இத வந்து நேரடியா சொன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்றதுதான் இத்தனை ரூபத்துல காமிச்சாங்க.
1: ஆமாங்க,
0: அது அந்த அதை பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது பண்ணிட்டு போனோங்க.
1: நிச்சயமாயா, நிச்சயமா.
0: கூடுமான வரைக்கும் யாரும் நம்ம பிறந்ததுக்கான, அதாவது இந்த சரீரம் எடுத்ததுக்கான பயன் வந்து அதுதான்.
1: ஆமா, அதை வந்து நிரூபிச்சு வச்சுட்டு போகணும்.
0: ஆமா, ஏதாவது ஒண்ணு நம்ம நம்ம அதோட நம்ம பூமி வந்து ரொம்ப புனித பூமிங்க ஐயா, மகான்களோட பூமி இது.
1: ஆமா,
0: எல்லாம் ஒரு ஒரு ஒரு நாட்டுல பெட்ரோல் வளம், ஒரு நாட்டுல தங்க வளம். நம்ம நாட்டுல வந்து ஞானிகளோட பலம்
1: இது. நிச்சயமாங்க.
0: ஆமா,
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க டில்லி ஐயா. இன்னைக்கு இன்னைக்கு நல்ல மழைங்க ஐயா, குளிர் பூமி குளிர்ற அளவுக்கு ஒரு மழைங்க.
0: டெய்லி அந்த ஆண்டாள் பாசுரம் எல்லாம் ஓங்கி உலகம்
1: உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்டு நீராடினால்
0: தீங்கின்றி நாடெல்லாம்
1: திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலோடு கையலு களைப்பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து
0: நிறைந்த எல்லாம் கிடைக்கணும்.
1: சூப்பர் சூப்பர் ஐயா.
0: ஆமாங்க,
1: மகிழ்ச்சிங்க. உங்க கூட பேசுறது எங்களுக்கு மகிழ்ச்சி. நாங்க எங்கயோ திருவள்ளூர் வீரராக பெருமாள்கிட்டே வந்த மாதிரி நினைக்கிறோம் நாங்க.
0: ஆமாங்க, நான் நிறைய நாம சங்கீதம் பண்ணுவேன்.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒரு விவசாயியா இருந்துட்டு, ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்துட்டு இவ்வளவு செய்யறது, ஒரு ரேடியோ லிசனரா இருந்துகிட்டு பண்றது மகிழ்ச்சி எங்களுக்கு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, நன்றி. ரொம்ப அருமையான ஒரு கருத்து அது பாருங்க. இவரை சந்திச்சதில் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாமளே எங்கள் வீரராக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு நினப்பு வந்துருச்சு. பாபு ஐயா வாழைப்பந்தலேருந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து பேசினாரு. டில்லியிலேருந்து திருவள்ளூர்லேருந்து டில்லின்னு ஒரு விவசாயி பேசினாரு. பாருங்க, இதை மாத்தியாது அது மாத்தியது, கொஞ்சம் வேகமாக இருக்கிறோம் நாங்களாம். 8:41 ஆயிடுச்சு. இன்னொரு நேர் வந்தால் கூட நாங்கள் பேசுவோம். 044 இது இணைப்பெண், 2986-00037 இந்த எண்ணில் வரலாம். வந்து நீங்கள் எங்கள் கூட பேசலாம். ஒரு பாட்டு போடலாமா?

ஆர்ஸ் மெட்டாலிக்காஸ் த எஸ்டிசி ஆஃப் கோல்டு ஜேம்ஸ் ஓ வெஸ்டர்ன் 63 ஆஃப் மெட்டாலிக்கா பேண்ட் இஸ் இஸ் பர்த்டே டுடே சார் ஐ

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 எஃப்எம் கோல்டு. இப்போது கேட்கலாம் திரைக்கானம். ஆசை முகம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

0: prevented Dabur India from selling many products such as honey, cow ghee and edible oils using 100% claims, saying that such labeling is against the law. In a social media post yesterday, the Food Safety Standards and Authority of India has informed that it has issued a prohibition order to Dabur India Limited over the sales of food carrying misleading 100% claims, including honey, apple cider vinegar, virgin coconut oil, sesame oil, and other such items. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பியில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்டு அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த். நேர்களை இப்போது கேட்கலாம் இரவின் மடியில். உழவன் உத்தம ராசா திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதலில் உழவன் திரைப்பட பாடல், கேஜே யேசுதாஸ் சித்ரா பாடியது.

நம் 100.1 மெகா ஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரைப்பட பாடல்களை ரசித்து கொண்டிருக்கிறோம். நெஞ்சம் மறப்பதில்லை, பிரியா திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ்.

100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக முள்ளும் மலரும் திரைப்பட பாடல்களை இப்பொழுது கேட்கலாம். கே.ஜே. யேசுதாஸின் குரலில்

நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நெஞ்சம் மறப்பதில்லை. நிறைவாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் கேஜே ஏசுதாஸ், வாணி ஜெயராம் ஆகியோர் குரல்களில் அந்தமான் காதலி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் இதோ ஒலிக்க வருகிறது.

ஒழித்த பாடல் விநாயகா. ஹம்சத்வனி ராகம் ஆதித்தாளம் வீணை குப்பையர் ஏற்றியது. அடுத்ததாக ஞானமோ. பூர்வி கல்யாணி ராகம் ரூபகதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

அடுத்ததாக மகாலக்ஷ்மி, சங்கராபரணம் ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம், பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மயிலை எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். கொரக்கதண்டலம் எஸ் திருநாவுக்கரசர் அவர்கள் தவில்.

அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது எம் கே தியாகராஜ பாகவதரின் குரலில் சிவகவி திரைப்படத்திலிருந்து பாடல்.

குளறும் பொழுது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பாடலை பாடியவர்கள் சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி, பி. சுஷிலா. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலை பாடியவர்கள் கே. பி. சுந்தராம்பாள், திருவிளையாடல் திரைப்படத்திற்காக.

உழைத்த பாடல் சங்கர் மகாதேவன், ஹரிஹரன் ஆகியோரின் குரல்களில் அரண்மனை 3 திரைப்படத்திலிருந்து நாம் கேட்டோம். அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலை பாடியவர் கோட்டை மாரியம்மன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.